ஓகே ஜி சமீன ஹான் ஃப்ரம் சூர்ஷகி பாய் ஹவ் ஆர் யூ பாய் ஷக்கி தி அவாஸ் ஸ்லோ தே பாய் ஷக்கி ஷவாஸ் ஸ்லோ தே பரான் தே மேரே மனல் ஜி ஃபோர் குஷால ஷே சலாம் பாய் கி ஹால் ஹே சப் டீக் ஷோ பாய் ப்ளீஸ் மேரே லி யூ வாலா சாங் ப்ளே கரோ ப்ளீஸ் தோடா சா யரத ஷக்மினா மினா ஹோன் நக்ரி எமனா ஃப்ரம் டாக்கே emana zama khore I will try to play this song sayda kana fil khat sikam dana sayda salam sadiq di changna sadiq jana pa magrana zama ro jana sharang shay zuri no tension program aur no tension gi disara gsi kana parun baran varishi mata tay devi dasta bada bada khanda ya devi saba saba khore sarangi shay ya emo khinwakar khore chita rana tale do dabas pa kursi prata to kana asu sawai kana visa islam abad se tale خبر ابردن کو ٹائم رسر ختم شد نوٹینشن کاسمیٹکس پاکستان نوٹینشن کاسمیٹکس پاکستان پروگرام نامہ تے جزت رگے سی نیکسٹ گھنٹے کی تو سرے مخسی